விளக்கிலே சாந்து கொண்டே அணியிக்குவான் நின்னே அலங்கரிக்கான் அருகில் ஞான் வந்து நின்னு என்னால்.

வா தளி தளி களபச்சாரு சாலிச்சு மேன்மேல் முக்தே சிந்தூரலேகே தளிரொட்டு தல பொத்தீட்டு பாடீரதாராமத்ரே வேணுன்னதையோ கள கள களபம் கைச்சு